0: போடி, நான் வர. கோ, சித்த நீல்ல நான் போறேன்.
1: திரும்பி வர,
2: நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: எந்த வீடு?
1: ஆ சொல்றேன் வந்து.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊர்க்கு

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர
2: சொல்லான்ட்டுதான். My Radio 90 FM கேட்டரங்க கூட்டு கூடாம்.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுடா. மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுடா.